0: போல ஒக்கு ஏர்லியும் பெருக்கி நம்ம மீப்பா சுட்டோம் நம்ம ஏர்லியும் நிலை என்ன பேருங்க என்ன செய்ய சூழ்நிலை nimir chunga pek to twal ber won kom ma me ma me parliament ti lao ma yo sa singe no ne no ne chere tere mo da chi gyo pis me set aus kunu ame ja ni en mir cho wi na du bo par ka yo mo be tu wani o par du te ka ti mo la ta i lao a noi te ke lo ko ka ri chero to ber gi ni te ai me ka gyo twal do an en nim ku se o twal do an a chi en a de bo da na ri wa na ma
1: Apoya, take ba. Yes, ina mpura uti mamanu, uti wano kisha daki hawa kwa le, tobinu na neo rido. Ute miyutama lo.
2: Andukiwa Poyo.
1: Poyo ba.
2: Mandekso, mechege.
1: Poyo.
2: Ana winyo, loka duwa mungo, kwa kupiko pichenka na entuwa le DC. Poyo, mchure ka hile na DC, kano kubme yot kwa mpetia be.
1: Petia be.
2: Or ya numero le poler be mara ka yini worri e da ka tan la gamme te yini ni yen petio ram ka kar men o jo te benu da ka tan lu te ti ka be re ka yini worri prabe a no be re da ka tan lu man u ja kene giri mu ti sa vi ti la moram o me anu no ti akwa ni ti ta mo ti ale di su ka no numero i ko me yo ko pian kari pur e pura ro me ti ka ku mi te yo a ngeni no fore ni mere petie me kaka nono mer neno yeho pien diot ko mena bero do yini
1: ateteni
2: yim tera o bero ke ta ko tiyu gi nuru kun ko me kiya me ta ko tiye kere kaka no ta ko tiye e ka e no kene ameno merango yi ka yini neno ko me yo no pe kiya be yim kari po le po la rome ne ka yo pe kiya be kere me ta ko jo be ru te ame kaka no da ta ko bi numero yi pien ka yo tien chin no cara na ka ro ku je ja kum gi lis no chao ka kar ti chao ka ne ka yo pe ti aber no bu cho ta ka ru ri di yo te me yo no ka to no ram ta ko me ka no mir ne no yeho kere ko me cho yo ti a ti kwa yo me ti cho yo ti ba di se kan po ye ka ni ma no de wa ta ko cho kum da na me o ni ka mu ti ki no ka kar
1: Yes.
2: The kind of thing that we are doing,
1: we are doing.
3: Kan po tanu buta jarame ko ala jamane ci wala wanata
1: ci mo wala ko seven awor logatek toal o koboni kop me pdm bine ne e ko ho mere pero wote mede tene ne utedero mere nyonyole me Uganda pe oberu kok ne otia yelo ge pdm jo dujune no gam pdm pemiro kwa gam chene burnga to ken en aworo uchaho nying Paris chief ni muloka chief ni muloka chief mir nyon gali en nyono gali galu berpat nyono galu berpat of yotkom so muloka chief mabero